சொன்ன மாதிரிங்க அருகிட்ட மசானா எப்படின்னா துன்சோகமன் ஹிந்தி ஃபிலிம் நீ கேட்டான் ஹோக்காமா தனி சுமை பாபா நசியா தாவது சனி ஜாமனும் சேத்பஜி ஹிந்தி கோபுரங்கும் சேத்பஜி மீ சிவோ இங்கிலீஷ் கோபுரங்கும் டெல்லி ஸ்டேஷனுக்கு ரிலே காங்கேன் ஜோ ஜோ சர்கோ சரா மாதோக் நீ இங்கிலீஷ் கோபுரங்குமன் சிவாங் ஷிலாங் ஸ்டேஷனுக்கு ஹோக்காமா ஸ்கானிக்கு கிளாஸ் சொன்ன மாதிரி யான் ஆகாஷ்வாணி டூரா.